என்ன பெற்றவண்ணே யான் வம்பம் இருந்தவண்ணே எனக்கு வேண்டி தனு தேடியோர் அந்த பல பூத்தன் மாறி திக்கு தலையணும் பேசம் தலையணும் பேசத்தான் நீ சிறந்தறியணும் மண்ணு தலையணும் மாயம் தலையணும்.